0: மகனை பிள்ளை உன் மகன் உன் மகன்
1: ஹாம்ரை விராட் சுக்கு சிபியன் சோடி ஜா பாயோ தி கம்ப்யூட்டர் கிண்டா அண்ட் டுகே தோ பாயின் சட்டான் யாவ் தூசே
0: சிபியன் மனங்க உன் உன் கம்ப்யூட்டர் குண்ணா மோட்டாவு சம்மே உணா
1: கம்ப்யூட்டர் பிக்ரி கோர்னே சிக்காவுனே அனி மர்மத் கோர்னே நேபால் கே நம்பர் ஒன் ஹார்டு அண்ட் சாப்ட்வேர் எஜுகேஷன் சென்டர் ஹோ நியாவ் சிபியன் மத்த கம்ப்யூட்டர் பாவுனு கா சாத்தே கம்ப்யூட்டர் சிக்காவுனே ரொகை கோத்தம் பிக்ரி ஹாலே மா கோர் மா பிக்ரி கோர் மை பேங்க் மை அவி ஸ்கூல் ஆபிஸ் டுன்ஸ்கே சாங் சஸ்தாமா பிக்ரி ஏ ஆயர அப பனாவுனே சுவிதா பின் சா ஜூசி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கட்சாக்கு பின் வியவஸ்தா சாய் கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர் போட்டோகாபி மிஷின் இன்டர்கம் சிஸ்டம் இன்வெர்டர் சோலார் சிஸ்டம் அவ இன்வெர்டர் கு பேட்டரி பனி பாயின் சா சிசி கேமரா பர்பர் டு இன்டர்நெட் பனி பு ஜோடின் சா தாவ்
0: আমার মনে হয় রাগ এ ডাকে আউ তাল নো বেতাল মহিদের ফের দুকা পাইয়েলা নি ঝুসে আউ এ ফোন নম্বর 0215547787 9842535541 আ ভয়ো আ গুড ভেরি গুড ভেরি গুড